மறுபலரசுரர்கள் குலகால மறுவை மறுகோனி மறுபலரசுரர்கள் குலகால புறமகள் தனிமணமருள் புறமகள் தனிமணமருளோனே புறமகள் தனிமணமருளோனே புறமகள் தனிமணமருளோனே குருமலை